0: A bond.
1: Pandu baby.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். இன்று தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள் கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்? பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: என்னென்று சொல்ல தெரியாமலே நான் ஏன் நின்று மாறினேன். எங்கிருந்தோ ஆசைகள் என்னத்திலே ஓசைகள் என்னென்று சொல்ல தெரியாமலே நான் ஏன் நின்று மாறினேன். ஆசை வரும் வயது உந்தன் வயது பேசும் இளன் மனது எந்தன் மனது. ஆசை வரும் வயது உந்தன் வயது பேசும் இளம் மனது எந்தன் மனது. ஆரவன் பார்வையில் ஆயிரம் இருக்கும் மாதுளம் நாளொரு தூதுதல் அனுப்பும் என்னென்ன சுகம் வருமோ. தேவி எங்கிருந்தோ ஆசைகள் எண்ணத்திலே ஓசைகள் மாலை வரும் மயக்கம் என்ன மயக்கம். காலை வரும் வரைக்கும் இல்லை உறக்கம். பூவிதழ் மேலொரு பனி துளி இருக்க நான் அதை பார்க்கையில் நூலனை இழைக்க என்னென்ன அதிசயமோ.

0: சிறப்பு மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க. அழகான பாடல், சிறப்பா அருமையா பண்ணீங்க மேம்.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் மேம். உங்க ஹஸ்பண்ட் பாட போறாரா? சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் சென்னையிலிருந்து, சென்னை அம்பத்தூரிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக அவங்களோட ஹஸ்பண்ட் பாட போறாரு. சார் வாருங்கள், வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தேங்க்யூ. ஐயோ

மூடி போகுதே கதை பேச. ஐயையோ ஐயையோ ஐயையோ, உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் இன்னும் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்தே. கரை சேர நீயும் கையில் ஏந்தவா, உயிர் காதலோடு நானும் நீந்தவா. கண்களில் கண்டது பாடி, வரும் கற்பனை தந்தது நீதி. தொடுதே சுடுதே மனதே, ஐயையோ ஆனந்தமே, நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே. கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன். கைகள் இருப்பது தொட்டு அழைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தேன். எதற்காக கால்கள் கேள்வி கேட்கிறேன், துணை சேர்ந்து போக தேடி பார்க்கிறின்பமும் கூட மெதுவா வரவா தரவா. ஆனந்தமே, நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி வானவே, மாறி மாறி சேருதே காதல் போடும்.

0: சிறப்பு பண்ணீங்க சார். ஐயோ ஐயோன்னு போது நான் பயந்துட்டேன் சார். ஆமா சார், நல்லா பண்ணீங்க சார். என்ன
1: சார்?
0: இல்ல இல்ல இல்ல,
1: எனக்கு ஏதோ ஏதோ சவுண்ட் கேட்டது.
0: நீங்க பண்ணீங்க
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் சார். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து ஸ்ரீதர் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பா அருமையா பாடினாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்றேன்.
1: சபரி சொந்தங்களுக்கும் தந்தையர் தின வாழ்த்துக்கள்.
0: ஓகே மேம்,
1: நீயும் சேர்த்து பாடுகிறேன் என்று. அந்த வானுக்கு ரெண்டு தீபூரிய சந்திரரே, என் வாழ்வுக்கு ரெண்டு தீபங்கள், என் தாயோடு தந்தையரே. அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் பாச தீபம் இங்கு இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லை. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே, தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அங்கு வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. நூறு தெய்வங்கள் ஒன்றாக கூடி தாய்க்கு பூஜைகள் செய்ய, இமயமலைகளும் ஏழு கடல்களும் தந்தை நாமமே சொல்ல. இங்கு கோபங்கள் நானும் பார்த்ததில்லை, ஒரு சுடு சொல்லை கூட கேட்டதில்லை. ஒரு ஏழை தாய் போல் உலகில் செல்வமில்லை, தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. தந்தை காலடி தாயின் திருவடி, நல்ல மகனுக்கு கோவில், அன்பின் முகவரி என்ன என்பதை கண்டு கொள்கிறேன் தாயில். நான் உறவென்ற தீபம் ஏற்றி வைப்பேன், அதில் உயிர் என்ற என்னை ஊற்றி வைப்பேன். நான் என்றும் கண்ணில் இருவரை சுமந்திருப்பேன், தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே ஆதாரம். அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. என் பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லை.

0: ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அவள்தான் மேம்.
1: சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகான பாடல். தந்தை தின வாழ்த்து பாடல் ரொம்ப செம்மையா பாடினீங்க மேம்.
0: நன்றி
1: நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியில் இருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு தந்தையர் தின வாழ்த்து பாடல், சிறப்பா பாடினாங்க, அருமையா அழகா இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், குருநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க வர்றதே ஒரு மாதிரி வரீங்க மேம். முன்னே நீங்க எங்க போனீங்க, வரவே இல்ல? அப்படியா?
2: பாடுங்கள்
1: உங்கள் பாடலை.
2: வாழ்தர் வெற்றிவேல் படத்துல
1: பாடுங்கள்.
2: சின்ன ராசாவே,
1: என்ன
2: கடிக்கிறது உனக்கு?

0: பாடிட்டீங்களா? ஆ, சூப்பர் மேம்,
1: அவதான்
0: அருமையா இருந்துச்சு.
1: அவதான்
0: அழகான பாடல, சிறப்பா பண்ணீங்க மேம்.
1: பண்ணேன்.
0: அப்படியா, நல்லா பாடிட்டீங்க. ஆனா அந்த லிரிக்ஸை விட்டு விட்டு பாடுறீங்க, அதை பார்த்து நீங்க பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். பாட்டு நல்லா பாடுறீங்க, அந்த லிரிக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் தப்பு வருது, அதை கரெக்டா பாடுங்க மேம். ரொம்ப அழகா பாடுறீங்க. குரல், உங்க குரல் அவ்வளவு இனிமையா இருக்கு கேக்குறதுக்கு, சூப்பரா இருக்கு மேம். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். ஓகே, நீங்க நீங்க கடைசியில ட்ரை பண்ணுங்க என்ன. ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்,
0: வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா
0: மேம்? நானும் நல்லா இருக்கேன் மேம். மழை உண்டா கோயம்புத்தூர்ல? மழை உண்டா?
2: மழை இல்லைங்க. இல்ல, இப்ப இல்ல.
0: அப்படியா, ஓகே மேம். பாடுங்க. எங்க ஊர்லயும் இல்ல, ரெண்டு மூணு நாள் பயங்கரமா வெயில் அடிக்குது.
2: ஓகே, வெயில் தான்.
0: ஓகே மேம், பாடுங்கள். பாடலை

ficando

உன்னை எண்ணி சாராகும் இசைமே.

அது தொடுமும் கைகள் மகிழக்க கன்னிமக கூந்தை கலைந்திருக்க வந்து தொடுமும்

0: அருமையா இருந்துச்சு மேம். இளமை காலங்கள் படம் இது, அழகான பாடல், செம்மையா பாடினீங்க மேம்.
1: தேங்க்யூ
0: சிறப்பு
1: தேங்க்யூ
0: சிறப்பு.
1: தேங்க்யூ மேடம்
0: நன்றி,
1: தேங்க்யூ
0: வாழ்த்துக்கள் மேம்.
1: தேங்க்யூ மேடம்
0: ஓகே ஓகே தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் அழகான ஒரு சாங்கை செம்மையாக பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, அருமையான சாங். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் தந்தையர் தின பாடல் ஒலித்து சென்றது. அருமையான அழகான பாடல். நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறேன் மேம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்லா இருக்கோம் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு பாடல் பாடலான்னு தான் வந்திருக்கேன்.
0: பாடுங்க சார்.

வழிதது இன்று முதன் முதலாய் ஒரு மெல்லிய உற்சாகம் வந்து மழையை போலே பொழிந்தது இன்று.

இனம் என்றாலும் விலகி போய்தான் என்றாலும் விடுவதில்லை, காதல் விடுவதில்லை. தனதான இது ஒரு தலை உறவா?

கழிந்தது என்று முதன் முதலாய் ஒரு மெல்லிய உற்சாகம் வந்து மழையை போலே பொழிந்தது என்று.

ஏதோ உணர்வு போதரே, அழகு மின்னல் ஒன்று அடித்திட செவிக்குள் ஏதோ

0: அருமை அருமை, ரொம்ப அழகா பண்ணீங்க சார். புது பாடலை எடுத்து, அதான் புது பாடலை எடுத்து எவ்வளவு தைரியமா அழகா பாடுறீங்க சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, சூப்பரா பாடிருந்தாங்க. இனி பாடவும் வருவாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: நன்றி, சந்திப்போம்.
0: ஓகே ஓகே, பை பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு புது பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக அழகாக பாடுறாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 7:30. எனது குரலில் ஒரு பாடல்.

ரோசாப்பூ ரவிகை காரி இந்த படத்திலிருந்து ஒரு பாடல். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்குங்க. என்னுள்ளில் எங்க

நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வலம் வருகிறது.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
1: நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நாங்க நலமா இருக்கோம். உங்க பாட்டி இப்ப கேட்டேன், வந்தேன்.
0: அப்படியா? நல்ல
1: நல்ல அழகா இருக்கு பாட்டி.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை. நன்றி மேம், நன்றி.
1: ரொம்ப நல்லது. நான் கற்பக வந்தி, சரிங்களா?
0: ஓகே ஓகே.
1: வானம்பாடி படத்துல இருந்து கங்கை கரை தோட்டம், சரிங்களா?
0: பாடுங்கள்.
1: கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவில் நிலி ஓ

எழிலும் அவன் குரலே ஓரிலும் அவன் குரலே அதே பாட்டு அதே பாவம் குரலும் அதே குரல் பாடம்மா பாடு நீ பாடும்போது அம்மா பாடின மாதிரியே இருக்கு பாடம்மா பாடு ஆஹா கங்கை கரை தோட்டம் தண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே காலை இளம் காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே ஓரிலும் அவன் குரலே கண்ணன் முக தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன்

தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே ஓ கண்ணன் நடுவினிலே கண்ணன் என்னை கண்டு கொண்டான் கையிலே அள்ளி கொண்டான் கண்ணன் என்னை கண்டு கொண்டான்

தீனோக்கில் மறைவேனோ காற்றில் மறைவேனோ.

0: கங்கை கரை தோட்டம் கண்ணன் சங்கீர்த்தனம்
1: கோவிந்தா சிறப்பு மேம், என்ன அழகாக பாடுறீங்க! இவ்வளோ நிறுத்தி நிதானமாக அந்த கண்ணன் பாடலை இவ்வளோ அழகாக பாடினீங்க தெரியுமா!
0: நல்லா இருக்கா மேடம்?
1: சிறப்பாக இருந்தது.
0: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள்.
0: சபரி வானொலிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ஓகே மேம்,
0: சரிங்களா?
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
0: ரொம்ப நல்லதுங்கம்மா.
1: நன்றி. நன்றி,
0: சரிங்க
1: வாழ்த்துக்கள்.
0: சரிங்க.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு கண்ணன் பாட்டை சிறப்பாக அருமையாக பாடியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

படி வந்தாய், அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய், தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ, தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ, மனமும் விழிவும் தினமும் எழுதும் அழகே, மலையும் கடலும் நதியும் அடியும் வடிவே.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் ஒரு தந்தையர் தின வாழ்த்து கவிதை ஒன்று இப்போது வருகிறது. ஒரு நிமிஷம் இருங்க மேம். தந்தையர் தின வாழ்த்து கவிதை ஒன்று. என் முதல் ஹீரோ நீதான் அப்பா, என் வாழ்வின் முதல் வழிகாட்டி நீதான். உன் தோளில் நான் கண்டது பாதுகாப்பு, உன் வார்த்தையில் நான் கண்டது நம்பிக்கை. வெயிலில் நின்று எனக்காக நிழலாய் நிழலானாய், பசியை மறைத்து எனக்கு உணவானாய். உன் கையில் கடினமாக இருந்தாலும் உன் கைகள் கடினமாக இருந்தாலும் உன் மனசு எப்பொழுதும் மென்மையானது. இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க மேம்?
1: வணக்கம். வணக்கம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேம். நிமிஷமா இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் பாடுங்க மேம்.
1: சோரி சோரியா விஷத்தோரி விஷ்கத்தோரியா நீர் முடிக்க காசு கொடுக்கும் உரியிரு. பூவி பொன்னாரம் பூவி, பூவில் உள்ளாடும் தேனே, தேனும் செவ்வாயில் தானே, ஓ கேட்டா தந்தேனே நானே. முத்தத்தார் கொத்து முத்தமா செட் தரவா வரவா, துஷியா ஹோய் ஹோய் பட்சியா ஹோய் ஹோய் திஷியா

குருவி சாதா நெஞ்சத்தழுவி அட்டம் போடறி போகு பாட்டு பாடறி போகு அட்டம் போடறி போகு பாட்டு பாடறி தூளான பட்டக்காரு ஜோரான ரத்திப்பார் ஒன்னப்பாரு என்ன பாரு பொண்ண போல மின்னும் பார் ஏன் ஜோடி மஞ்சக்குருவி.

0: சிறப்பு. பாட்டு முடிகிற நேரம் தான் குரல் ரொம்ப உற்சாகமா வருது மேம் உங்களுக்கு.
1: ஏதாவது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தோம் மேம்.
0: நல்லா
1: சொல்லியும் நீங்க
0: பண்ணுங்க,
1: ஆயிரம்
0: நல்லா
1: ரூபாய்
0: ட்ரை
1: ஆயிடுச்சு. சரி
0: பண்ணிருக்கீங்க,
1: சரி
0: நல்லா பண்ணீங்க, அழகான பாடல் மேம்.
1: நன்றி மேம்,
0: சொல்லுங்க
1: நன்றி.
0: சொல்லுங்க. ஆ
1: இல்ல அது இன்னைக்கு ஆயிரம் சரி பாடிடுவோமா, இந்த பாட்டை எடுக்கவே இல்லையா, கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம் கேட்டோம், கேள்வி ஞாபகத்துல சரி பாடிடுவோம் இன்னைக்கு அப்படி நினைச்சிட்டு.
0: நல்லா பண்ணுங்க,
1: நன்றி,
0: ரொம்ப
1: வாய்ஸ்
0: சிறப்பா
1: கொடுத்தவங்க
0: இருக்கு.
1: ரொம்ப ரொம்ப நன்றி,
0: நன்றி. வாழ்த்துக்கள்
1: நன்றி,
0: மேம், வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேம்,
0: நன்றி,
1: நன்றி.
0: நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் திருச்சியிலிருந்து லதா உமாகாந்தன் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக பாடினாங்க. அவங்க பாடிக்கிட்டு இருக்கும் போதே கட் ஆயிரும், இன்றைக்கி அப்படிலாம் கட் ஆகலை, நல்லா பாடினாங்க, கடைசியில் ரொம்ப நல்லா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

நேரம் இப்பொழுது 8 மணி. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடி சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்ப அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.